திமன் ரஸ்கலாங்க ஹவ்ரதும் அமாங் கமாய் அதி கலேகு ஃபானாய் கலேகு ஃபானுக அரிஹுகாவா மீஹுங்க தெரிங் உஃபதே உம்மதக பரகாத்தாய்கு நா கொழும் ஃபேபா வடா கன்னவாஷி அதி உம்மத்தக வே திமன் ரஸ்கலாங்க ஏ உம்மத்தக துனியேகா உஃபலாய் அராம் திவ்வா ஹுஷீமே தென் திமன் ரஸ்கலாங்க ஹவ்ரதும் ஏ உரன்ன வேந்தென் அசாபிங் ஐஸ் ஜெஹேனதே.